கும்பனம் கொல்புவமுள் பிரம்பு சிலேர் செய்தான் கொயபல் முதல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குணம்.